0: குடா அந்த கிளே ஹை உண்டாவுமா த்ரீ கை என் கூல் அண்ட் டேட்லி ரேடியோ மெல்பர்னுங்க கலா முறா
1: Come on!